தூண கட்டு தா கேட்டு தித்திட்டு கத்து கேனு கேனு கேட்டு தா தா தா தா கேன தா தா தா தா தா கேன கேன கேன கேன க தா க தி கே நே தா தின் தா க தேட்டு தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா கேன நதி கி தின நதி கி தின நதி கி தின நா கேன கேன நதி கி தி கி தா தா தா தி கி தி கி தா கேன நா நா தா கேன நதி கி தின நதி கி தின நதி கி தின நா கேன கேன நதி கி தி கி தா தா தி கி தி கி தா கேன நா நா தா கே